ናብን ஐயும் தந்தைக்கின ஹெரோ பொருவரிய துரங் என்ச்சனம் எல்லா ஒன்றோஜுக்கா அயர்னோ பாலிங் எல்லா தாரபினா பெப்டா ஜாகாரா பெப்டா ஜாகர் ரே அபிஷேதோ மினா அங்கன்வாடி கேந்திரத்தை ஆந்தி கென் குயித்தன் கோ ஒக்கன் கோ ஹமோ பாரே சி பார்ஜி மினா கோ என் கோ டிக்கே கரன்